பரவாயில்ல, கொண்டு போங்கச்சா கஞ்சாறி வேணும், கொஞ்சம் வெள்ளி வாங்கலாம். கொஞ்சலையே வளர் வள கஞ்சாமே வளர் மாட்டாங்கமாரி கஜா சுப்னா கையு ஒத்துங்க அதுக்கான ஊரா நினைப்பு அல்ல பழங்கள் மூல் மாரிங்களா கவனி வளர்ந்தாங்கச்சா கதுன்னு பண் பழையன் வளர் பிங்குவேன் பிரும் வாங்கலாம் கங்கள் தான் மறிச்சுந்தாவும் கொஞ்சம் மஞ்சள் செல வளங்கள் கண்டாவும் மீறி லக்கள் நானும் கலங்கவையும் ஒத்து வளங்கவை கபுக் மக்தோ இவர் மஞ்சா வளர்ந்தா அக்கோள்கள் எம்பிராங்க நீ தாவும் உன் வளங்கள் கண் வள கஞ்சாம மீறி இவர் மொழி வளர்லக்காங்க இவருங்க எப்பயும் மீறிஞ்சா கண்ணை எத்தாங்க நீ மலை தாழ்க்கா நானும் கீன்கள் நாய் நாயங்கொஞ்சா பழங்காய் கண்ணை எத்தாங்க நயா நான் நானும் கீன் கோங் நாயே கோயங்க நோஞ்சா பிச்சர பிள்ளை முருங்கான் கவுனி வர கஞ்சாம மீறி மலரும் நான் பலையே வர வர கண் வரக்கான் கல்யே மலங்குவாள் பலவாள் மறிச்சேன் முனே வளங்கால் ஜா லக்கானம் நான் மறி காத்தினான் மனப்பழம் எழுத்தினான் கல்லக்காங்கள் யா கொட்டுமுறையாங்கள்னா கோட்டினான் பாப்பா நான் மறி காத்தினான் வளால் மறிச்சேன் முனி மீத்தினான் யான் கவுத்துரா முழுக்கி முனி வளங்க ஆக்குள் தாவோ கபுலு நக்குன் வளாலுங்க யோத்தின் நாங்கள் இல்லை வளால் மாங்கால் ஜா புக் மக்கான் நான் மலாங்குனிங்க கண்ணால் சார சுவர் புயல் தாவோ மீறி லக்காங்கள் வளங்கால் ஆத்தல்

அம்மாவுக்கு அக்கா வந்தேனா பாப்பாங்களே துவலால கோயம்பரம் ஜடுமுருங்கும் ஓ மிருகன் மனவன் நல்ல கலக்காமனா மாமா நாங்க நாங்க நீங்க அங்கே